ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவு ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருக்கோளிலி சீரார் திருவாரூர் தென்னாகை நள்ளாறு காரார் மறைக்காடு காராயில் பேரான ஒத்த திருவாய்மூர் உவந்த திருக்கோளிலி சத்த விடங்கத்தலம் என்பது பழம்பாடல். சத்த விடங்கத்தலங்களில் ஒன்று திருக்கோளிலி. திருக்குவளை என்று வழங்கப்பெறும் தலமும் இதுவே. ஆதியில் நான்முகன் படைத்தல் தொழில் வேண்டி பூசித்தமையால் இத்தலம் பிரம்ம தபோவனம் என்று அழைக்கப்பெற்றது. இத்திருத்தலத்து இறைவர் பிரம்மபுரீஸ்வரர். இறைவி வண்டமறு புங்குழலாள். இங்கே எழுந்தருளியுள்ள தியாகர் அவனி விடங்கர். ஊழிப்பரன் என்ற திருப்பெயரும் இவருக்கு உண்டு. தீர்த்தம் முத்தி நதியாகிய சந்திர நதி, மணிகர்ணிகை, சக்தி தீர்த்தம் முதலியன. திருத்தலமரம், தேற்றாமரம், நான்முகன், திருமால், இந்திரன், அகத்தியன், முசுகுந்தன், பஞ்சபாண்டவர்கள், ஓமகாந்தன் மற்றும் நவ கோள்களும் பூசித்தனர் என்பர். கோள்கள் எனப்பெறும் நவக்கிரகங்கள் அடியார்களுக்கு வரும் இடையூறுகளை இல்லாமற் செய்தலால் இத்தலம் கோளிலி என வழங்கப் பெறுகிறது. சுந்தரர் பெருமானுக்கு வழங்கிய நின்மலையை ஆரூரில் சேர்ப்பிக்கவும் பயன்கொள்ளவும் பாடிய பதிகம் நீள நினைந்தடியேன் என்ற தொடக்கத்தினது ஆம். ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே என்று பாடிய குறிப்பு இறைபார்கொண்ட உரிமை வழிபாட்டு உணர்வை மெய்ப்பிக்கின்றது. நற்றமிழ்வல்ல ஞான சம்பந்தப் பெருமான் நமக்கு மட்டுமல்ல நம் சுற்றமும் கூட நன்மையடையும் உபாயத்தை அருளி செய்து கோள்களின் வலியை நீக்குபவன் கோளிலிப் பெருமான் என்று போற்றுகிறார். அவனுக்கு ஆளாகிய அன்பு செய், அவன் அருட்புகளை நாளும் கேள் என்று அறிவுறுத்துகிறார் நாளாய போகாமே எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: வேத பாட்டாக ருக்வேத த்வஜா பாட்டாக.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Bhajans in Hindi. Thank you. Om Namah Shivaya.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: Dear listeners of shaivam.org, the following is Shukla Yajurveda, Karma Shaka, Adhyayam 9.

0: நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ், தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். வி ஆல்சோ ரெக்வஸ்ட் யூ டு என்கரேஜ் யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு லிசன் டு அண்ட் பெனிஃபிட் ஃப்ரம் அவர் ரேடியோ சர்வீசஸ். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த் கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: அதிகுரு பகவான் சங்கராச்சாரிய விரச்சித் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர பர் விசார் சல் ரஹா ஹை. பஹலா ஸ்லோக்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆடிய பாதமே. வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வருவாரோ வரம் தருவாரோ. வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

சத்த விடங்கத்தலம் என்பது பழம்பாடல். சத்த விடங்கத்தலங்களில் ஒன்று திருக்கோழிலி. திருக்குவளை என்று வழங்கப் பெறும் தலமும் இதுவே. ஆதியில் நான்முகன் படைத்தல் தொழில் வேண்டி பூசித்தமையால் இத்தலம் பிரம்ம தபோவனம் என்று அழைக்கப் பெற்றது. இத்திருத்தலத்து இறைவர் பிரம்மபுரீஸ்வரர். இறைவி வண்டமர் பூங்குழலாள். இங்கே எழுந்திருளியுள்ள தியாகர் அவனி விடங்கர். ஊழிப்பரன் என்ற திருப்பெயரும் இவருக்கு உண்டு. தீர்த்தம் முத்தி நதியாகிய சந்திர நதி, மணிகர்ணிகை, சக்தி தீர்த்தம் முதலியன. திருத்தலமரம், தேற்றாமரம், நான்முகன், திருமால், இந்திரன், அகத்தியன், முசுகுந்தன், பஞ்சபாண்டவர்கள், ஓமகாந்தன் மற்றும் நவ கோள்களும் பூசித்தனர் என்பர். கோள்கள் எனப்பெறும் நவக்கிரகங்கள் அடியார்களுக்கு வரும் இடையூறுகளை இல்லாமற் செய்தலால் இத்தலம் கோளிலி என வழங்கப் பெறுகிறது. சுந்தரர் பெருமானுக்கு வழங்கிய நின்மலையை ஆரூரில் சேர்ப்பிக்கவும் பயன்கொள்ளவும் பாடிய பதிகம் நீள நினைந்தடியேன் என்ற தொடக்கத்தினது ஆம். ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே என்று பாடிய குறிப்பு இறைபார்கொண்ட உரிமை வழிபாட்டு உணர்வை மெய்ப்பிக்கின்றது. நற்றமிழ்வல்ல ஞான சம்பந்தப் பெருமான் நமக்கு மட்டுமல்ல நம் சுற்றமும் கூட நன்மையடையும் உபாயத்தை அருளி செய்து கோள்களின் வலியை நீக்குபவன் கோளிலிப் பெருமான் என்று போற்றுகிறார். அவனுக்கு ஆளாகிய அன்பு செய், அவன் அருட்புகளை நாளும் கேள் என்று அறிவுறுத்துகிறார். நாளாய போகாமே எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: வேத பாட்டாக ருக்வேத த்வஜா பாட்டாக.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Bhajans in Hindi. Thank you. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of shaivam.org, the following is Shukla Yajurvedam Karma Shaka Adhyayam 9.

0: We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Discourse. In this, you are about to listen Dakshinamurti Stotram, presented by Swami Sri Atmanand Giriji Maharaj. Thank you. Om Namah Shivaya.
2: ஓம் ஆதிகுரு பகவான் சங்கராச்சாரிய விரச்சித் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ர பர் விசார் சல் ரஹா ஹை. பஹலா ஸ்லோக்